0: ரேடியோ ITN டபுள் தொலைஹாய் வினாடி திஹாய்
1: விழாவ ஒப்ப வைத்த கிண ஆவே
2: NLP ஹதஹன ලංකාවේ වැඩිම තෑගි දෙන තෑගි අවස්ථා වැඩිම ලොතරැය්‍ය NLB හඳහන ඔබත් අදම NLB හඳහන බලා ගන්න.

சமய சூத்திர தீஷ்ணாவ மகா காருணிக புதுரஜானன் வகன்சே விசினி லோக சத்யாவித அனுகம்பாவின் தேசனா கரணலது ஆரக்ஷக பரித்ராண தேசனா அதரின் மகா சமய சூத்திர தேசனாவ அதி விசேஷ வூவக்கி தாரகா சமூகய பிரிவரா பெபலின பூர்ண சந்திராசே எதா கபில வஸ்து நகராசன்னே மகா வனபித ஏகாலோக கரமினி சமஸ்த மகா விஸ்வதலேம புத்தஞா சத்ரேட ஹசு கரமினி பவத்வன லத மே தேசனா விசேஷேன்ம சஜாயனா கிரின்னே சம்யக் திருஷ்டிக தேவி தேவதாம் வான்சேலாகி எல்ம மெல்மஹா ஆசீர்வாதே அபேக்ஷாவினி எதா புதுரஜானன் வஹன்சேகே ஸ்ரீபாத மூலேஹி கௌரவா விவாதன பூர்வகவ தச தாசக் சக்ராவாட்யன் சித சபமினி மகானுபாவ சம்பன்ன திவ்ய கணயா புதுரதுன் சரண கிய யம் பிம்பதி வீணம் ஏ அய கிசிதா அபாயகாமி வன்னி நெட்டே கியமின் புத்த பிரமுக ஸ்ராவக சங்க ரத்னேட சொகிய அத்தியந்த கௌரவிய புதுகலக மே வனாஹி விஸ்வகத திவ்ய சக்தின் ஏகராசி கரமினி ஜீவிதேட எலமின சகலாந்தராய துருகுட சித சாந்திய செலசீமேலா மகோபகாரி வன பரித்ராண தர்மியக்கி சியலு தெரியன்கே ஆசீர்வாதிய பினிச ஏ மகானுபாவ சம்பன்ன மகா சமய சூத்ரிய செதே சிதின் சஜ்ஜாயனி கருண் லபன்னே பூஜ்ய கணி குமுரே சாந்த சுவாமின் வான்ச